விஜய் சுமார் 69 ஃபிலிம்ஸ்ல மட்டும்தான் நடிச்சிருக்கு. ஆனாலும் சினிமா ரசிகர்களுக்கு விஜய்ங்கிறது சும்மா ஒரு பேர் இல்லைங்க, இட்ஸ் அ ஃபீல். தமிழ் சினிமாவில் விஜய்ங்கிறது டெஃபினட்டா ஒரு க்ரௌட் புல்லர் தாங்க.

1984 വെട്രിங்கிற படத்துல முதல் முதலா ஒரு சைல்ட் ஆக்டரா தான் விஜய் அறிமுகமானது. அவருடைய ஃபர்ஸ்ட் லீட் ரோல் வந்து 1992 ரிலீஸ் ஆன நாளைய தீர்ப்புங்கிற படம் தான். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது அவருடைய அப்பா ஆன சந்திரசேகர் தான். விஜய் பத்தி இப்போ எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்ல தேவையில்லை, எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் வெற்றிங்கிற படத்துல அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிறாரு விஜய்.

0: റെസ്റ്റ് ഇൻ പീസ്.
1: ஒரு ஆக்டரா விஜய்க்கு சினிமாவில் ஒரு இடத்து கொடுத்த படம் தான் 1996 வெளிவந்த பூவே உனக்காக. இந்த படம் தமிழ்நாட்டில் பெரிய ஹிட் ஆச்சு. விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடைச்ச படம் கூட தான் பூவே உனக்காக. பிறகு 1997 வெளிவந்த ஃபாசில் டைரக்ட் பண்ண காதலுக்கு மரியாதைங்கிற படம், அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். காதலுக்கு மரியாதை தான் விஜய்க்கு முதல் முதலா பெஸ்ட் ஆக்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கிடைச்ச படம். இந்த படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு தம் ஃபிலிம் கெரியரில் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே வந்ததில்லை.

விஜய் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சூப்பர் சிங்கர் கூட. அவருடைய மிக்க படத்துலையுமே அவர் பாடின ஒரு பாடல் கண்டிப்பாக இருக்கும், அது மாஸாக இருக்கும். 2003 to 2011 வரைக்கும் இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். திருமலைங்கிற படம் மூலமாக தான் இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஒரு சூப்பர் டான்ஸர் கூட. 2007 பிரபுதேவா டைரக்ட் பண்ண மெகா ஹிட் விஜய் படம் தான் பூக்கிரி.

2012 ஏ ஆர் முருகதோஸ் டைரக்ட் பண்ண துப்பாக்கிங்கிற படத்துக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு உயர்ந்துட்டார். இதுவரை விஜய் நடித்த படங்களில் ஹையஸ்ட் க்ரோஸ்டு விஜய் மூவி எதுன்னு கேட்டால் 2023 ரிலீஸ் ஆன லியோ தான். லியோ வேர்ல்டு வைடாக 595 to 615 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. லியோ ரெக்கார்டை பிரேக் பண்ண ஜனநாயகன்

0: ના વેરિતનો
1: நம்ம தளபதி மா ஸ்பெஷல் இசைத்தன்றலோடைய டைம் இங்க முடியறது. சோ திஸ் இஸ் ஆர்ஜி அருணா சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ கொச்சி 107.5. ஸ்டே டியூன்ட் அண்ட் குட் நைட்.